மதங்க லான்தொக்சரி குருமையும் தோம்பி சர்மன் அசை சப்பா சாந்தம் ஷியாமா ஜோரோன் அசை ரெங்பா லைபாக் நீங்க இசை.